Wap-bap-a-loo-bap-a-wap-bap-boo. Wap-bap-a-loo-bap-a-wap-bap-boo. Wap-bap-a-loo-bap-a-wap-bap-boo.